குருமத சாச்சரஹௌ சாச்சோ சாஜகமாவணா சாச்சே சொத்மேலாவு ரஹாவு ஜின்னி நாம் பச்சானயா தென் பெட்டோம்பல ஜாவு